ஜோப்ளின் ஜோக் சம்ப கோர் மதம் மா ஜோ ஹரிகை மாம்சி கர்மி பாரியாய் அமினத்த கர்மி திப்பே மாமம் அகப்பு கதர் சமாயே